0: Musically yours, this is FM Rainbow 107.5.
1: Your favorite music station.
2: இங்கு வந்ததாரு
3: பாஞ்சாலி பாஞ்சாலி
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் கித்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த